நேத்திரயுகளம் பிடிகு மந்து லக்ஷப கூடி ஹஸ்தயுக சாதிப்புது மனதர்த்த வந்தன். நேத்திரயுகளம் பிடிகு மந்து லக்ஷப கூடி ஹஸ்தயுக சாதிப்புது மனதர்த்த வந்தன். துவைத்ததின் தத்வைத தத்வைத தோழ்வைத்த சைத்தன்ய லீலை இது மங்குத்திம்மா. துவைத்ததின் தத்வைத தத்வைத தோழ்வைத்த சைத்தன்ய லீலை இது மங்குத்திம்மா.